சுகம் பறவைகளின் இனிய குரல் ஒரு சூடான தேநீர் கோப்பை குடும்பத்தின் அன்பான புன்னகைகள் ஆகியவற்றோடு அடுத்த ஒரு மணி நேரம் உங்களுடன் பயணிக்க இருப்பதில் மகிழ்ச்சி அகழ்கின்றேன். காலை நேரம் என்பது மனதிற்கு அமைதியையும் நாளுக்கு புத்துணர்ச்சியையும் தரும் நேரம். எனவே இன்றைய நிகழ்ச்சியை முதலில் ஒரு இனிமையான பக்தி பாடலுடன் தொடங்குவோம்.

இறைவனின் திருநாமத்துடன் இந்த நாளை இனிதே தொடங்கியுள்ளோம். இப்போது நம்மை இனிய நினைவுகளுக்குள் அழைத்துச் செல்லும் ஓர் அழகான பழைய பாடலை கேட்போம். சில பாடல்கள் காலம் கடந்தாலும் நம் மனதில் என்றும் நிலைத்திருக்கும். அப்படிப்பட்ட பாடல் தென்பாண்டி சீமையிலே உங்களுக்காக.

காலம் முழுதும் வேலை, படிப்பு, பொறுப்புகள் என்று ஓடிக்கொண்டிருக்கும் நமக்கு சனிக்கிழமை காலை என்பது சற்று நிதானமாக சுவாசிக்கும் ஓர் அருமையான நேரம். வீட்டின் முன் அமர்ந்து ஒரு கப் தேநீர் பருகிக்கொண்டே இயற்கையை ரசிப்பதில் ஒரு தனி மகிழ்ச்சி இருக்கிறது. இப்போது அடுத்த இனிய பாடலை கேட்போம். இப்பாடல் அமிச்சை ஊரை சேர்ந்த மாயவன் தன்றாக அவர்களுக்கு வழங்குகின்றோம்.

தென்றல் வீசுதே, கனவுகள் இன்று மலருது. இசையோடு நாளை தொடங்கினால் இனிமை எங்கும் நிறையுதே. அடுத்த பாடல் உங்களுக்காக.

புதுவை ஊரைச் சேர்ந்த அருள்வாணி வாயாபுரி அவர்களுக்கு கணவன் சிவன், சிவதா, ஞானவன், கல்வியன், குழலி வாயாபுரி குடும்பம் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். மாலினி தலியமே பிறந்த நாள் வாழ்த்துகளை.

காலை நேரத்தில் கிடைக்கும் புத்துணர்ச்சி நாள் முழுவதும் நம்மை உற்சாகமாக வைத்திருக்கும். சில நிமிட நடைப்பயிற்சி, சுத்தமான காற்று மற்றும் இனிய இசை, இவை மூன்றும் வாழ்க்கையை அழகாக்கும் எளிய மருந்துகள். பாடல் போட்லி சூரை சென்ற நிஷ்திஷா வீராசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு கணவன் சச்சுதா, அம்மா அப்பா மாமே அத்தை கார்த்திகேயன், தேவசேனா, அழகன், கஜனன், வீராசாமி மாதிரி குடும்பத்தினர், மேலும் தேவி தன்றாயன் சார்பிலும் இந்த பாடலை வழங்குகின்றோம்.

இன்றைய ராசி பலன். மேஷம் வெற்றி, ரிஷபம் நம்பிக்கை, மிதுனம் மகிழ்ச்சி, கடகம் அமைதி, சிம்மம் முன்னேற்றம், கன்னி சாதனை, துலாம் சமநிலை, விருச்சிகம் துணிவு, தனுசு வாய்ப்பு, மகரம் உழைப்பு, கும்பம் புதுமை, மீனம் அன்பு. நேயர்களே, சனிக்கிழமை பொழுதை இன்னும் இனிமையாக்க அடுத்த பாடல் உங்களுக்காக.

வானொலி நேயர்களே, இன்றைய தேனிசை அரங்கம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. இந்த அழகான சனிக்கிழமை காலையை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுங்கள். பெற்றோருடன் பேசுங்கள். நல்ல தருணங்களை உருவாக்குங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புவனேஸ்வரி. இனிய நாள் வாழ்த்துக்கள்.